பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒலிபரப்பு விட்டு கொண்டிருக்கும் வாக்குச்சாவடி தன்னுடைய ஒளிபரப்பு ஆயத்தம் ஆவது போல் எனக்கு ஒரு தோரணை தெரிகின்றது. ஆனால் இன்னும் அவர்கள் ஒளிபரப்பவில்லை. சில நாடுகளில் சில நிமிடங்களில் தர முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றோம். வரவேண்டியவர்கள் விரைவாக வரலாம், உங்கள் வாக்குகளை தரலாம்.

இப்பொழுது முதலாவது ஒளி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த முதலாவது ஒளி முதல் மஞ்சள் ஒளியை தந்திருக்கின்றது. பார்ப்போம் அடுத்து இரண்டு ஒளிகளுக்கும் காத்து.

சிறப்பான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐந்து பாடல்களின் பல்லவி சரணங்களை. இந்த வகையிலே வாக்குச்சாவடியில் உள்ளவர்களும் வரவேற்பை கொடுத்து வந்தவர்களுக்கு வாக்குச்சாவடியில் வழி கொடுத்து வாக்களிக்க வைக்கின்றார்கள். அத்துடன் தங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு சரியான நேரத்துக்கு வாக்குச்சாவடி அழைக்கப்பட்டு வாக்குகளுக்கு தரப்படும். அதுவரையும் வரவேண்டிய உறவுகள் வந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் இன்னும் வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சீராக அமைந்தால் உடனே வருவார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொள்வேன். இருப்பினும் கூற வேண்டியது என்னுடைய கடமை. எங்கே வர வேண்டும், வந்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் பொறுமையை காத்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது மஞ்சள் விளக்கை ஒளியாக பரப்பி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விளக்குத்தான், ஒரு வெளிச்சம் வரை இருக்கின்றது. அதுவரையும் நாங்கள் பாடலை கேட்டுக்கொண்டு தொடர்வோம் நிகழ்ச்சியை.

இன்றைய பாட்டு சவாரி 148 அலங்கரித்து வந்து போட்டியில் நிற்கும் பாடங்கள். மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம், செவ்வானமே பொன் மேகமே, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன், வாழ்க்கை என்னும் ஓடம் வெற்றி மீது வெற்றி வந்து என்ற 5 பாடல்களும் 5 வாரங்களில் முதலாவது இடத்தை பெற்ற பாடல்கள். அந்த 5 பாடல்களும் இன்று ஒன்றாக இணைந்து வந்து போட்டியிலே குதித்து எங்களுக்குள் வெல்லவர் யார், நல்லவர் யார், சிறந்தவர் யார் என்று கேட்கும் வண்ணம் இந்த முதலாவதாக வந்த எங்களுக்குள் முதலாவதாக யாரை தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்று கேட்பது போன்று தொடர்ந்து 5 ஒழித்த வழியில் நாங்கள் கேட்டுவிட்டு தீர்மானித்து கொண்டு வந்து தந்திருக்கின்றோம். தீர்ப்பினை பார்ப்போம். அந்த தீர்ப்பின் வகையிலே எந்த பாடல் முதலிடம் பெறுகின்றது என்று ஒலிக்கின்றது பாடல்கள் தொடர்ந்து.

0: முக்கியமான உறவு வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். இனிமையாக தந்து உங்களுக்கு நாங்களும் வணக்கம் தந்து வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா சந்தன்ராஜ் அவர்களே? மகள் மகள் அங்க உங்களுடைய காலநிலை சிதம்பரத்தில் எப்படி இருக்கின்றது? நாங்கள் 20 பகையில் இருக்கின்றோம், 23 எட்டி பிடிக்க போகின்றோம். மகள்வான, இந்த நேரத்தில் உங்கள் நேரத்தை நான் நடிக்கவில்லை. நீங்கள் மிகவும் வேலைப்படு, தொடர்புப்படு, அநேகமான ஈடுபாட்டோடு இருக்கும் பல்கலை, அதாவது வந்து உங்களைத்தான் அட்ட அவதானி என்று கூறிவிட்டேன். 5 பாடலையும் கேட்டுவிட்டு வாருங்கள், பாக்கி அளிப்போம்.
1: ஓய்வா தான் இருக்கிறோம்.
0: அப்படியா?
1: அப்படி போயிடும்.
0: சரி, வாக்குச்சாவடியை செல்வம் பாருங்கள்.
2: அதை கண்டதும் மேகங்கள் மந்திர பூமழை தூவும் தூவும். சின்ன இடையில் நின்னலென ஒரு கோடு, அதை கண்டதும்

0: சொல்ல சொல்ல இது செந்தமிழும் கொஞ்சம் சிந்தித்தது.
1: காட்டலைக்கு வந்துவிட்டோம், விரைவாக வந்துவிட்டோம். வாக்களித்த சிறப்பான வாக்கு தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும். உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
2: அக்னி பிரவேசம் அப்படிங்கிற ஒரு பாடல்
1: கேட்பீங்க. அக்னி பிரவேசத்துல அக்னி தீர்த்தத்துல இருக்கு என்ன பாடல இருக்கும்? என்ன பாடல்?
2: கல்யாண பெண் போல வந்தாலயா?
1: கல்யாண பெண் போல வந்தாளா? வாழ்த்துக்கள் அடே அப்பா, வாழ்த்துக்கள். சரி, இங்க இணையர் வந்தாரா நீங்கள் மட்டும்தானா?
2: இல்ல இல்லங்கய்யா, இணையர் காணோம்.
1: சரி, ஒருவராவது வீட்டுக்கு ஒருவராவது வாக்களித்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இருந்தாலும் இந்த ஒளி வருகிறது வருகிறது என்று அவருக்கு மனம் டக்கு டக்கு டக்கு என்று அடித்துக் கொண்டு இருக்கும். ஒளி முடிவதற்குள்ளே நான் செல்ல வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டு போகும் வேளையில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது ஒளி வந்து விட்டது. ஆனால் அவர் உள் நுழைந்து விட்டபடியால் அவர் அவருடைய வாக்கு செல்லுபடியாகி அவருடைய வாக்கு கிடைத்திருக்கின்றது. சிறப்பான இந்த இறுதி வேளையிலும் இந்த கடமைகளை விட்டுட்டு ஓடி வந்து வாக்கினை தர வேண்டும் என்று வந்த செந்தன்ராஜ் அவர்களே, முன்னியல் தமிழ் வானொலியின் நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நிகழ்ச்சி நிறைவுக்கு முடிவுக்கு வாக்குச்சாவடியை அவர்கள் அடைத்து விட, செந்தன்ராஜ் வெளியேறியவுடன் வாக்குச்சாவடியை அழைத்து விட்டார்கள், மூடி விட்டார்கள். அதனால் வாக்குச்சாவடியை இதோடு நிறுத்தி கொண்டு தொடர்வோம். நான் உங்களுக்கு விரைவில் அவர்களுடைய பெறுபவர்களை பெற்று அறிவிக்கின்றேன். அதுவரை நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய தினத்தில் வந்து இணைந்த உறவுகள் தந்த பாடல்கள், முதல்ல மகாலிங்கம் அவர்கள் தந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். அவர் வந்து எங்கிருந்தோ வந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து, நான் உன்னை அழைக்கவில்லை என் உயிரை அழைக்கின்றேன் என்றார். எங்கே அந்த உயிர் எப்படி வருகின்றது, யார் என்பதை இப்பாடல் மூலம் கேட்போம். மகாலிங்கம், உங்கள் பாடல்.

இனிமையான பாடல்கள் ஒலித்து ஓய்ந்த வேளையில் மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வாக்குச்சாவடியிலிருந்து எனது கருத்துக்கு இன்னும் முடிவு கிடைக்கவில்லை. இதோ அடுத்த பாடலையும் தருகிற அந்த பாடலை கேட்டு பார்ப்போம் என்ற எண்ணும் வேளையில் வலைத்தளம் என்று நேற்று வந்து அவர்கள் சீர்திருத்தி சென்ற வேளையிலே அந்த ஒரு விடயம் கொஞ்சம் தாமதமாகின்றது. காரணம் என்னவென்று தெரியவில்லை. இருப்பினும் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று எண்ணும் வேளையிலே அடுத்த பாடலையும் தரலாம் என்று எண்ணுகின்றேன். வாக்குச்சாவடியில் இருந்து ஏதோ பேசுகிறார்கள், பார்ப்போம். அவர்களுடைய ஒலி முடிவும் கையுக்கு வரட்டும்.

0: ஓடி மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாடும். அதை சொல்ல சொல்ல இங்கி எடுத்தது கீதம்.
1: இந்த முறையிலே அன்பு கிருஷ்ணா, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள், குரத்தி மகள் திரைப்படுத்து பாடல். குரத்தி மகள் திரைப்படுத்து பாடல், குரத்தி வாடி என் குப்பி என்று பாட இருக்கும்போது எங்கே அந்த பாடலை கேட்போமா?

0: பத்து வழி சும்மா
1: நான் கொடுத்த நின்னா, நான் கொடுத்த நின்னா தீங்கி போ.

என்ன சரி?

0: இனிமையான அந்த பாடல் பிராந்திய மொழிகளிலே, பிராந்திய பேச்சு வழக்கிலே எப்படி எப்படி ஒரு இனம் மத மொழி உள்ளவர்கள் பேசுகிறார்களோ அந்த வகையிலே அது ஆக்கப்பட்டு மொழி அந்த மொழியிலே அந்த வரிசையிலே அந்த ஓசையோடு அந்த வகையிலே அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். குரத்தி மகள் வாடி என் குப்பி என்ற பாடலை கிருஷ்ணா நீங்கள் தந்த வகையில் எண்ணிக்கை வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் இந்த பாடலை கேட்டு வெறும் பாடலை கேட்டுவிட்டு உங்கள் இன்று எந்த பாடல் வெற்றி பாடல் என்பதை நாங்கள் அறிய இருக்கின்றோம். அதற்கு முன்பு நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட சோடிதானுங்க என்ற ஒரு பாடலை ஒளிவிளக்கு திரைப்படுத்தின அன்பு மகளை அனுசுயா நீங்கள் கேட்ட வகை உங்கள் பாடலும் வருகின்றது.
1: நாங்க புதுசா

0: பெற்றுவார் என்று பேரும் பாடுபடுவோம்.
1: அது ஊர் வந்து வாங்கும்படி வைக்க மாட்டோம்.
0: நாங்க புதுசா
2: கட்டிக்கிட்ட ஜோடி வாருங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடி வாருங்க.

0: எல்லோருக்கும் நல்லவரா இருப்போம். எங்க கொள்கையிலே என்னாலும்
1: மாறமாட்டோம்.
0: பாசி மாடி ஊசி எல்லாம் விற்போம். உங்க

தெருவோரம் குடியேற தேவையில்லை. நினைக்கையிலே நாங்கள் எதையும் எப்போவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்கள்

இனிமையான அந்த பாடல் ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து. அனுஷா, நீங்கள் கேட்ட பாடலாக நாங்கள் ஒலிபரப்பி எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகத்திலிருந்து வாரம் ஒரு நாள் திங்கள் தோறும் மலரும் பாட்டு சவாரி என்றும் 148வது பாட்டு சவாரியாக வந்த வேளையிலே முதலுக்குள் முதல் என்ற தலைப்பிலே நாங்கள் இன்று பாடல்கள் 5 வாரங்களாக முதலிடம் பெற்ற பாடல்களை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் அந்த 5 முதல் பாடல்களை ஒலிக்க வைத்து அந்த முதல் பாடலுக்குள்ளே ஒரு முதல் பாடலை தெரிவு செய்யும் தேர்தலே இன்று களமாடி முடித்திருக்கின்றோம். வாக்காளர்கள் வந்து அற்புதமாக வாக்களித்து சென்று கொண்டிருக்கும் வேளையிலே அவர்கள் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது மூன்றில் தமிழ் வானொலி. நேரம் சரியாக எங்களுக்கு 1:18 தொட்டுவிட்டது. நண்பகல் உங்களுக்கு நேரம் 10:48 இரவு நேரம் என்று இளமணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும் காட்டும் இந்த வேளையிலே தொடர்கின்ற பாடல்களை கேட்பதற்கு முன்பு நான் அந்த பாடல் முடிந்த பின்பு தேர்தல் முடிவை கூறுகின்றேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா. தேர்தல் முடிவுகள் கரத்தில் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் இன்று ஒலித்த மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் செவ்வானமே பொன்மேகமே வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் வாழ்க்கை என்னும் ஓடம் வெற்றி மீது வெற்றி வந்தது என்ற 5 பாடல்களும் கடந்த வாரங்களில் முதலாவது இடத்தை பெற்று இன்று முதலுக்குள் முதல் தெரிவிசைக்காக வந்து போட்டியில் நின்ற வேளையில் மொத்தம் 7-8 வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். 8 வாக்காளர்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வாக்களிப்பது சிறப்பான ஒரு அம்சம். அந்த வகையிலே இங்கே வளமை போல 2 பாடல்கள் கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. போட்டிக்கு அவர்கள் யாரும் அவர்களை முதலாவதாக காட்டிக்கொள்ளவில்லை, முதல் புள்ளியை பெறவில்லை. அந்த பாடல்கள் முறையே முதலாவது வரிசையில் வந்து பாடிய மெல்ல மெல்ல நடந்து வந்த பாதம் என்ற பாடலும், 3வது இடத்தில் நின்று பாடிய வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்ற பாடல்களும் புள்ளிகள் பெறும் அளவுக்கு அவர்கள் மக்களின் மனதை தொடவில்லை என்று. ஆனால் இவையெல்லாம் சிறந்த பாடல்களாக அன்று, அதற்கு முன்பு தினமும் சிறந்த பாடல்களாக ஒலிபரப்பாகி கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே எவ்வளவு பணச்செலவோடு எவ்வளவு உடல் உழைப்புகள் போட்டு தயாரிக்கப்பட்ட பாடல்கள். அப்படி என்றால் இங்கே போட்டியிலே ஈடுகொடுத்து கொண்டிருந்தது 3 பாடல்கள். செவ்வானமே பொன்மகமே வாழ்க்கை என்னும் ஓடம் வெற்றி மீது வெற்றி வந்து என்ற 3 பாடல்களும் தான் போட்டியிலே நின்றன. போட்டி புள்ளிகளை ஈட்டிக் கொண்டிருந்த வேளையிலே 1, 2, 3 என்ற இடத்தை பெற்றிருக்கின்றன 3 பாடல்களும். அதிகம் சிரமப்படாமல் வந்து வாக்களித்து சென்றவர்களுள் 2வது வரிசையில் வந்த பாடல் செவ்வானமே பொன்மேகமே என்ற பாடல், அந்த பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு சசிரேகா அம்மா அவர்களும், இடையிலே டி எல் மகாராஜன் ஐயாவும் கல்யாணம் என இணைந்து பாடிய அந்த பாடல் இளையராஜா ஐயாவின் இசையிலே மலர்ந்த பாடல். அந்த பாடல் ஒருவருடைய இதயத்தை பிடித்து 3வது இடத்தை பெற்றுக்கொண்டது. அப்படினால் மீது 2வது பாடல் எதுவென்று உங்களுக்கு தெரியும். அந்த 2 பாடலும் 3வதும் 4வதும் 5வதும் இடத்தில் நின்று பாடிய வாழ்க்கை என்னும் ஓடம் வெற்றி மீது வெற்றி வந்து என்ற பாடல். இந்த பாடலுக்கு வாக்களித்தவர்கள் இப்பொழுது படபடவென்று இதயம் துடிக்க இருப்பார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அதிகம் வித்தியாசம் இல்லை. 1 பாடல்களால் அந்த 2 பாடல்களும் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் அது எத்தனை புள்ளிகள் எந்த பாடலாக இருக்கும் என்று பார்த்தால், 4வது வரிசையிலே நின்று பாடிய வாழ்க்கை என்னும் ஓடம் என்ற அற்புதமான அந்த பாடல் 3 உள்ளங்களை பிடித்து 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் 1வது பாடல் எதுவென்று சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். 5வது வரிசையிலே நின்று பாடிய வெற்றி மீது வெற்றி வந்து என்ற அந்த பாடல் 4 புள்ளிகளை பெற்று 1 புள்ளியை கூட பெற்று 1வது இடத்தில் நிற்கின்றது. அந்த பாடலை தந்தவருக்கும் வாக்களித்தவர்களும் அந்த பாடலை எங்களுடைய கலையகத்துக்கு கொண்டு வந்து பாட வைத்து தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன், வாழ்த்துக்களை கூறுவோம். அதற்கு வாக்களித்தவர்கள் முறையே கிருஷ்ணன், சரவணன், ஜெகபர் சாதிக் அவர்கள், ஜோச் அவர்கள், இவர்களுடைய தெருவிலே வந்த அந்த பாடல்கள் 1வது பாடலாக வந்தது. ஆனால் 1, 2 1 புள்ளியால் தான் வித்தியாசப்பட்டிருக்கிறது. மீண்டும் பல உறவுகள் வந்திருந்தால் மாறப்பட்டிருக்கலாம்.
சிறப்பான அந்த பாடலை தெரிவு செய்தவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய முதலுக்குள் முதல் தெருவிலே வெற்றி மீது வெற்றி வந்து என்று ஆரம்பித்த பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே வளர்ந்திருக்கின்றது. இந்த பாடலுக்கு ஒரு முக்கிய குறிப்பு இருக்கின்றது. கடந்த முறை வெற்றி என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களுக்குள்ளும் 6 உறவினர்கள் வந்து வாக்களித்தவர்கள். 6 அந்த 6 இந்த பாடலுக்கு மட்டும்தான் வாக்களித்து முதலாவது இடத்தை பெற்ற பாடல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அந்த வகையிலே இன்றும் வந்த 5 பாடல்களுக்கும் உள்ளும் 4 அதிகப்படியாக புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஆனால் வந்து இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பாடல்களை தொடர்கின்றேன். தொடர்வோம் மீண்டும் என்று கூறிக்கொண்டு வான் நிலா நிலா அல்ல என்று சரவணன் நீங்கள் தந்த பாடல் பட்டண பிரவேசம் திரைப்படுத்த பாடல். இதோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய பாட்டு சவாரி 148 முதலுக்குள் முதலிலே வந்த பாடல்களுக்குள் மூத்த பாடல்தான் வாழ்க்கை எனும் ஓடம் என்ற பாடல். இது சிறு குறிப்பு மட்டும்தான். இரண்டாவது இடத்தை இன்று அது பெற்றிருக்கிறது என்றால் உண்மையிலே பெருவெற்றி அதற்குத்தான் கொடுக்க வேண்டும். மங்காத காவிய பாடல் கருத்தாலும் உள்ள பாடலாக எங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அனைத்து உறவுகளுக்கும் உயிர்கள் அத்தனைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல் தான் என்று நாங்கள் கருதலாம். ஆனால் மொத்தத்திலே அது எல்லாவற்றையும் விட மூத்த பாடலாகத்தான் இன்று வந்த ஐந்து பாடல்களும் தோன்றியது. அது இரண்டாவது இடத்தை பெற்றது ஒரு புள்ளி வித்தியாசத்தில் என்றால் வாழ்த்துக்குரியது என்று தான் கூற வேண்டும். தொடர்போம் அடுத்த பாடல். கடந்த வாரம் முற்று முழுதாக வந்த எல்லோரும் ஒருமித்து ஏக மனதாக அந்த பாடலை வெற்றி பெற வைத்தார்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்ற பாடலை, அந்த பாடலும் சிறந்த பாடல் தான். அந்த பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள் அந்தந்த நேரங்களிலே. ஆனால் இன்றைய நேரத்தில் இன்றைய தெருவிலே வந்த உறவுகளின் வாக்கையிலே இந்த பாடல் வெற்றி பெற்றது. இருப்பினும் வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடல், யார் கேட்ட பாடல், அன்புடன் ஜெகபிரசாதிக் அவர்கள் கேட்ட ஒரு அமரகாவியம், அமரதீபம் திரைப்படத்திலிருந்து அமரதீபமாக இருந்து அமரகாவியமாக இருக்கின்ற ஒரு பாடல், தேன் உண்ணும் வண்டு. எங்கே கேட்போமா?

சிறப்பான அந்த பாடல் ஒரு அமரகாவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும் என்றும் கேட்டு மகிழ்ந்தோம். ஜெகவர்சாதிக் அவர்களே, நீங்கள் தந்த பாடலோடு நாங்கள் மகிழ்ந்தோம் என்று கூறும் இந்த வேளையிலே, எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் இந்த நாட்டில் இருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது என் கடமை உரிமை என்று ஓடி வந்து வாக்களித்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலை கேட்டு சென்றார் அன்பு ஜோர்ஜ். வெற்றி பாடலையும் தெரிவு செய்தவர்கள் வேதம் புதிது என்ற திரைப்படுத்த பாடல் கண்ணுக்குள் 100 நிலவென்று பாட வைக்க விளைந்திருக்கின்றார். இதோ அந்த பாடல்.

வேதம் புதிது திரைப்படுத்த பாடல் ஊடல் பாடல் ஒன்று இந்த வரையில் கேட்டு மகிழ்ந்தோம். இது ஜோர்ஜ், நீங்கள் எங்களையும் கேட்டு மகிழ வேண்டும், நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்று தந்த பாடல் இன்றைய முதலுக்குள் முதல் தேர்தலில் பாட்டு சவாரி 148 விருப்ப பாடலாக தந்தீர்கள். ஒலித்து ஓய்ந்த இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல், 67 வருடங்களை தொட்ட ஒரு ஊடல் பாடல். பிரபல பின்னணி பாடகர் இசைமாமணி பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு இசைக்குயில் என்று கூறும் எஸ். ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான ஊடல் பாடலாக நாங்கள் கேட்டு மகளை விரும்புகிறோம். அநேகமாக இந்த பாடல்கள், இந்த பாடல் என்னுடைய படைப்புகளில் ஒன்றான என்றோ கேட்டவை நிகழ்விலே நீங்கள் கேட்டிருக்கலாம். அதைவிட எங்கள் அன்பு உறவு ஜெகபர் சாதிக் அவர்களும் வந்து கேட்பார் இந்த பாடல். அந்த வகையில் இன்று மகளே ஷியாமலா, நீங்கள் தந்த அந்த பாடல் தெய்வ பலம் என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு அற்புதமான அழியாத காவிய பாடல் என்று தான் கூறவனும் மூத்த பாடல் கேட்போமா அந்த பாடலை. மலரோடு விளையாடும் என்ற வரியை தாங்கி வந்து எங்களோடு இசையோடு விளையாடுகின்றது.

0: மீனியை தேண்டும் வேளையிலே தென்றல் வந்து எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ அதைவிட உள்ளத்தை வருடி சென்று தென்றலாக இந்த பாடல் ஒலிபரப்பி கேட்டு மகிழ்ந்தோம் என்பது உறவுகளே. இது வந்த இந்த பாடலுக்கு வரியை கோர்த்தவர் கவிஞர்கள் திலகமான மருதகாசி ஐயா அவர்கள், இசை அமைத்தவர் ஜி அஸ்வத்தாமா என்பவர். 1959 ஆண்டு வெளிவந்த வேளையிலே அதுக்கு உயிரூட்டியவர்கள் குரலோடு பி வி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் எஸ் ஜானகி அம்மாவும் என்றால் மெய்யாகாது. உண்மையிலே இதயத்தை தீண்டி உணர்வோடு செல்லும் ஒரு ஊடல் பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். அதைவிட மஞ்சு எங்களுடைய ஷியாமலா பாடியும் காட்டியிருந்தார், சிறப்பாக இருந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டு சவாரி 148. இதில் இறுதி பாடலாக பணிகளைத்தனை இருந்தாலும் வாக்களிப்பது உரிமை என்று ஓடி வந்து இணைந்து எங்களோடு நிலைய காற்றலையை சிறப்பித்து தனது பதவியை தந்துவிட்டு சென்றவர் அன்பு சந்தன் ராஜ் அவர்கள். அட்ட அவதானி என்று கூறுவேன். அங்கும் இங்கும் எங்கும் அவருடைய கண்ணும் கருத்தும் இருக்கும் சிறந்த ஒரு பாடலை தந்திருக்கின்றார். 1978 வந்த அக்னி பிரவேசம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை எப்படி பாடுகின்றது அந்த பாடல் கேட்போமே.
1: கல்யாண பெண்

அற்புதமான இந்த பாடல் அக்னி பிரவேசம் 1978 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே இந்த பாடலை பாடியவர் யாராக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே அந்த பாடலை பாடியவர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள். அவரோடு இணைந்து இணைக்குரல் கொடுத்தவர் பி எஸ் சசி ரேகா அவர்கள். இதுக்கு இசை கொடுத்தது எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர். ஆனால் இந்த வரிகளை அமைத்தவரோ புலமைப்பித்தன். இப்படியான விவரங்களோடு வந்த இந்த குரல்களை அறியக்கூடிய இந்த இனிமையான பாடலை தந்த சந்தன்ராஜ் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையில் உங்கள் பாடலோடு நிறைவு கொள்வதை இட்டு பெருமை கொள்கின்றோம். இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இன்று பாட்டு சவாரி 148 முதலுக்குள் முதல் தேர்தல் நடைபெற்றது.

இன்று பாட்டு சவாரி 148 முதலை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் வரை சில நிமிட நேரங்கள் அல்ல, பல நிமிட நேரங்களை நீளமாக நீடித்து கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்களும் நாங்களும் இணைந்து முதற்கண் நன்றியை செலுத்தும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சிறப்பான நிகழ்ச்சிகளை வந்து இணைந்து சிறப்பித்து செல்லும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் இன்று இணைந்து கொண்ட மகாலிங்கம், கிருஷ்ணன், அனுஷியா, கிருஷ்ண சரவணன், ஜெகபர் சாதிக், ஜோஜ், ஷியாமலா, சந்தன்ராஜ், உங்களுக்கும் என்னுடைய பிரத்யேகமான நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய சிறந்த பாடல், அதிலும் 25 பாடல்களுக்கு 5 பாடல்கள் தெரிவு செய்து அந்த 5 பாடல்களுக்கும் முதலுக்குள் முதலாக இன்று கடந்த முறை வந்து 6-5 பாடலை கொண்டு வந்து ஒரே முகமாக வெற்றி பெற்ற வெற்றி மீது வெற்றி வந்து என்ற பாடல் முதலாவதையும் மூத்த பாடலாக இன்றும் நிலைத்து போட்டிக்கே வந்து முதலுக்குள் முதலாக போட்டிக்கும் வந்து 2வது இடத்தை பெற்ற வாழ்க்கை என்னும் ஊடகம் என்ற பாடலையும் தெரிவு செய்தவர்களுக்கு என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஏனைய பாடல்கள் பிள்ளையே என்றல்ல அவற்றையும் சிறந்த பாடல்கள் தான் என்று 3வது பாடலாக சுபானமே பொன்மகமே

2026 ஆண்டின் 4வது மாதத்தின் 27வது நாள் திங்கட்கிழமை அற்புதமாக நிறைவேறியது எங்களுடைய பாட்டு சவாரி 148. அந்த வல்லமை சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரை எங்களோடு இணைந்திருந்த எல்லா உறவினர்களுக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே வல்லமை தந்து நல்லதோர் விடயத்தை பணியாற்றி முடியும் வரை எங்களை காத்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவா, அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த தமிழ் தந்த நீ என்ற நிகழ்ச்சியை நிறைவாக கொண்டு வர எங்களோடு வழி சேர்த்தது போல் இந்த உலகில் சமாதானம் நிலவுவதற்கு ஆவன செய்ய வேண்டும் ஐயா. அல்லல்கள் துன்பங்கள் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் உங்கள் கருணைப்படி இந்த உலகம் ஆடிக்கொண்டிருக்கும் வேளையிலே அதற்கு வேண்டிய மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து அறம் காத்து நாங்கள் வாழ்கின்றோம் என்று ஒருமித்து கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்திய நண்பு உறவுகளோடு நானும் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என் அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: பாடிய பாடினது. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியது இல்லை, அதுல பாட்டு ஆண் குரல் இல்லை. நீங்க இப்பதான் அதுல ஓடி வந்திருக்கிறீங்க.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

இனிமையான இரவு நேர வணக்கம். இது கனடிய நேரம் சரியா 11:58 இந்திய இலங்கை நேரம் சரியா 10:28. முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு கற்றலையில் உங்களோடு மீரா நலம் தானே எல்லோரும். இன்று இந்த வேளையில் வந்ததன் காரணம் இன்றிலிருந்து இன்று காலை நேர நிகழ்ச்சி, இனி மாலை நேர நிகழ்ச்சி எடுத்து வரப்பட மாட்டாது. கதம்ப நிகழ்ச்சி மற்ற அறிவிப்பாளர் நிகழ்ச்சி எல்லாம் ஒழுங்காக காற்றலையில் வரும். சனிக்கிழமையும் கதம்ப நேர நிகழ்ச்சிகள் இடம்பெறாது, ஞாயிற்றுக்கிழமையும் இடம்பெறாது. திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் கதம்ப நிகழ்ச்சி இரண்டு வேளையும் காற்றலைக்கு வரும். சற்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் எல்லோரும் அதற்காக சற்று என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். மற்ற ஆனால் முன்பு கதம்ப நிகழ்ச்சி பதிவு செய்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மறு ஒளிபரப்பாக எடுத்து வரப்படும். இரவு நேரத்தில், காலை நேரத்தில் அல்லாவிட்டால் நேர் விருப்பம் காற்றிலைக்கு சுட சுட நேர் விருப்பம் காற்றிலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது கதம்பத்தில் இணைந்து கொள்ளலாம். முதல் கண் ஒரு பாடல், எனக்கு விருப்பமான பாடல் என்றல்ல, என் கண்ணன் பாடல் ஒன்று காற்றிலைக்கு வர இருக்கிறது.

அந்த பாடலை கேட்ட வண்ணம் கதம்பத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லாரும் நிறைய கடைகள், நான் 30 பேரை சந்திக்கலாம்னு இருக்கேன். சரியா, பார்க்கலாமா?

இந்த கதம்பமைப்பானது பதிவு செய்யப்பட்ட கதம்பம் என்று நேற்று கொண்டு வராமல் இருந்தாங்கும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647-874-1415. இன்றைய கதம்ப நிகழ்ச்சி உங்களோடு ஒரு 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வராது, திங்கட்கிழமை வரை கதம்ப நிகழ்ச்சி காற்றலைக்கு வராது என்பதற்காக இன்று உடனே வந்துவிட்டேன். இங்கே பார்க்கலாம் எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். யார் முதல்ல காற்றலைக்கு வர மட்டுமில்லை கை உயர்த்துறது போல் யாருன்னு பார்க்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ண்டு கதம்ப இந்த நேரத்தில் வரும் நாங்கள் கேட்குறோம். அல்லாட்டி கொஞ்சம் நேரத்தால் தான் அதுக்குள்ள எழுதி போட்டால் அப்புறம் கதம்ப ஆரம்பமாச்சு அம்மாட்ட பேச போகலாம் என்ற அந்த நினைப்போடு நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் வர்றதா இருக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன டெஸ்ட் தான், கோபம் இல்லை, ஒரு உங்களோட ஒரு சின்ன குறும்பு விளையாட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் உடனே யார் கையை உயர்த்துறேன்னு பார்க்குறேன். நான் முதல் உயர்த்துறவருக்கு பரிசு இருக்கு. அதுக்காக இப்போ ஸ்டீவர் ராஜ்வான் சொல்ல போகிறார். சரியான 2 பாட்டு தாங்க உண்டு பரிசு. சரி எங்கே யாரும் இவ்வளவு நேரமும் நான் காற்றலையில் இப்போ பேசி சரி என்னுடைய பாடலை எடுத்து வருகிறேன். முதல் எங்களுடைய சந்தன ராஜ் மாமா உயர்த்தியிருக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ அவர் முழுமையாக கேட்குறாருன்னு தெரியும். எப்போ நான் காற்றலைக்கு வந்தாலும் உடனே கை உயர்த்திடுறார். வருஷம் அதாவது 1 வருஷத்துக்குரிய அந்த பரிசு அவருக்கு அனுப்பப்பட வேண்டும். முதலாளாக கை உயர்த்திடல, அது ஒரு கை உயர்த்தலாம் பரவாயில்ல, 1, 2, 3, 4, 5, 6 பிள்ளைகள் மனைவி எல்லாட்ட கையையும் உயர்த்தியிருக்கார். சரி நல்ல சந்தோஷம். பாடலை கேட்போம். அலையுங்கள் கதம்ப நிகழ்ச்சியில். கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு துணுக்கு, இவற்றோடு உங்களுடைய நகைச்சுவை, மற்றது விடுகதை, புதையல் நிகழ்ச்சி இவற்றையோ எல்லாத்தையும் கலந்து கொண்டு வரலாம். கதம்பம் என்பது அதுதான். பார்க்கலாம் பாடலை கேட்போமா.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இங்கே வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். இந்திய நேரப்படி காலை வணக்கம் அம்மா.
0: இந்திய நேரப்படி காலை வணக்கம். 10:36 வைப்பாங்க அப்படித்தானே?
1: ஆமாங்க ஆமாங்க. உங்க நேரம்
0: இங்க வந்து 12:05.
1: இரவு நள்ளிரவு.
0: இன்றைக்கு கதம்பம் நினைச்சு ஏன் எடுத்து வந்தேன்டா, உங்களுக்கு இரவு நேரத்தில் இல்ல கதம்பம், சனிக்கிழமை 2 நேரமும் இல்ல கதம்பம், ஞாயிற்றுக்கிழமை 2 நேரமும் இல்ல கதம்பம். சற்று அதாவது இவ்வளவு காலமும் எங்களுடைய உடல்நிலையை காட்டுவதற்கு நாங்கள் செல்லவில்லை. இப்பொழுது பின்பு 3 மாதத்துக்கு பேர்ந்து எங்களுக்கு அந்த வைத்தியர் கிடைக்க மாட்டார். 3-4 மாதத்துக்கு அவர் தூர பயணம் போயிடும். அப்ப நாங்க சென்று பார்த்து விட்டு வர வேணும். அதனால அதை செய்து முடித்திடலாம். இருந்தாலும் எனக்கு மனசுக்கு கவலை தான். நான் சற்று நிகழ்ச்சி எடுத்து வரக்கூடிய நிலையில இப்படி சென்று வர வேண்டுமே என்று. ஆனால் பின்பு வந்த பின்பு தொடர்ச்சியாக உங்களுக்கு நிகழ்ச்சியை தரலாம். இன்னும் நல்லா சிரிக்கணும். இல்ல இப்ப கொஞ்சம் நல்லா வாய்விட்டு இப்ப உங்களோட மனசுல இப்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கவே நினைப்பிடும். இப்பவே சிரிக்கிறா, இன்னும் நல்லா சிரிக்கணும் கொண்டு வைத்தியர்கிட்ட போய் வர போறாரு. இப்பவே இவ சிரிக்கிறது தாங்க முடியல. இதுக்கு மேலையும் சிரிக்க
1: போறாமா?
0: என்ன
1: சொல்லுவோம்?
0: அவரை பார்த்து இன்னும் நிறைய இஞ்சி தேன்னு வேற நேச்சுரல் இதுகளை எல்லாம் சாப்பிட்டா தான் உங்களோட இன்னும் இனிமையா. இப்ப இனிமே குறைஞ்சு போச்சு குரல்ல
1: பேச.
0: அப்ப இன்னும் இனிமையா வர, இப்ப நான் இனிமையா பேச, நீங்கள் எல்லாரும் இனிமையா பேசும் என்ன தொடர்ந்து. அப்ப இது எப்படி இருக்குது? ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இருக்கு. நான் 1 தடவை சொன்னா 100 தடவை
1: சொன்ன.
0: அப்ப நான் நல்லா இனிமையா பேசினா என்னுடைய நேர்கள் எல்லாம் இனிமையா பேசுவார்கள்
1: அப்படித்தானே?
0: ஆனா ஒரு நேரம் மட்டும், ஒரு நேரம் உங்களுடைய நீங்க பேசுவது. நீங்க ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா? நாகராஜனுக்கு எதுக்குங்க எக்கோ? அது 2 தரம் இல்ல கேக்கு போது, உஷ் உஷ் உஷ் அப்படி கேக்கு போது. என்ன பாட்டு முதல் சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பாட்டு?
1: மல்லிகை பூவுக்கு கல்யாணம்.
0: என்ன படம் சொன்னீங்க? என்ன படம்?
1: காவலன்.
0: ஊர்காவலன்
1: படம். மல்லிகை பூவுக்கு கல்யாணம். மல்லிகை பூவுக்கு கல்யாணம்,
0: மண்ணையை போற்றும் கல்யாணம்
1: அப்படித்தானே? மல்லிகை பூ,
0: மல்லிகை பூவுக்கு கல்யாணம். அது அப்படி சொல்லுங்களேனா? அது என்ன, எது அப்படி மல்லிகை பூ எப்படி கல்யாணம் கட்டும்?
1: என் அன்பு நண்பர் ஆட்டு வேலைக்கும் தெரியும் எப்படி மல்லிகை பூ கல்யாணம். இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: யாரு, ராஜவேலுக்கா இது? அது எப்படி அவருக்கு நல்லா பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்? மல்லிகை பூவுக்கு கல்யாணம்
1: அவருக்கு பிடிக்குங்கிறது
0: எழுதி விட்டுருக்காரு. அக்கமான அம்பா இருக்கும் அதுல. பாக்க நாங்க அந்த பூவை கொண்டு வந்துடலாம். முதல் பாட்டாதான் நீ மல்லிகை பூக்கு தனி கல்யாணம் எடுத்து வரலாம். சரி, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு ஏதாவது வாத்தியம் இசைக்க தெரியுமா? உங்களுக்கு
1: வாத்தியம் அந்த மாதிரி இல்லைங்களா?
0: இசைப்பீங்களா? இப்ப அதாவது மவுத் ஓபன் இருக்கும், வாயில வச்சு ஊதுவது, அல்லாட்டி புல்லாங்குழல்,
1: அந்த மாதிரி இல்லைங்களா?
0: நீங்க
1: ரசிக்க மட்டுமே தெரியும்.
0: சரி, ரெண்டு
1: எந்த குறை இருந்தாலும் சொல்ல தெரியும்.
0: ரெண்டு தகரம் எடுத்து வச்சு சட்டை தெரியாதா? அதுவும் பாத்தியம்
1: தானே. அந்த அந்த மாதிரி போய்க்கணும். நம்மளுக்கு சர்வீஸ் பண்ண தெரியும்,
0: தகரம் அல்லாட்டி வச்சுட்டு அப்படி அடிக்க இல்லையா? நீங்க
1: ஆர்வம்
0: வேற இல்ல உங்களுக்கு? பாப்பா இன்னைக்கு எத்தனை
1: போவேன்,
0: இன்றைக்கு எத்தனை கலைஞர்கள் இப்படி வந்து சொல்ல போறான்னு பார்க்கலாம். அதாவது சின்ன வயசுல நாங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு ஏதாவது ஒன்றை வச்சு ரெண்டு தகரத்தை வச்சு கொண்டு தட்டி பார்ப்போம், பாடி பார்ப்போம். ஒரு கம்பியை ஒரு மரத்துல கம்பியை இழுத்து வச்சு டிங் டிங் டங் டங்னு தட்டி பார்ப்போம் இல்லையா? ஒரு அதாவது மண் பானை அல்லாட்டி அலுமினியம் பானை ஏதாவது ஒன்றுல ஒரு கம்பியை இப்படி நீட்டா நடுவால வச்சு அப்படி வரைஞ்சு கட்டிட்டு அதை தட்டி பாருங்க, சத்தம் வரட்டாங்க. அதெல்லாம் சரி, நாங்க இப்ப எல்லார்டையும் கேட்டு பாக்கலாம். ஒரு
1: சின்ன பாட்டு அந்த வானிலை வந்து பாட்டு போய் போய் வரும், அதாவது பாதி பாட்டு வரும் பாதி பாட்டு போய்
0: வரும். பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு வரும். அப்படியா?
1: விட்டு விட்டு வரும். அது எப்படி விடாம சேர்க்கலாம் போட்டு சக்சஸ் பண்ணி கேட்போம்.
0: அதாவது நீங்க ஆண்டனா எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் வெளியில அப்படி எல்லாம்
1: போட்டு மேல வளமாயி அதெல்லாம்
0: மல்லிகைப்பூண்டு அடிச்சோம்னா அந்த கல்யாணம் வேலையில நிறைய மல்லிகைப்பூ வருது, அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. பூ அங்க மல்லிகைப்பூ கல்யாணம் எங்க போச்சுது? கல்யாணத்தை காணிக்கே உங்களுக்கு அப்படி ஒரு பாட்டு அவர் ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு பாருங்க, மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம்.
1: அண்ணா கேட்டாவே அது ரசனையாட்ட இருக்கு பாட்டு.
0: ஒரு
1: விடுகதை புதிர் போற மாதிரி இருக்கு.
0: அவர்கிட்ட மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் வந்துருச்சு இல்ல, இப்ப நீங்க கட் பண்ணும் போது அதான் பாட்டு. சரியா?
1: பாட்டு.
0: நன்றி. நாகராஜன் இணைந்து கேட்டிருந்தார். அதுவும் எங்களுடைய கற்குப்பேட்டை எங்களுடைய ராஜவேலுக்காக அவர் மல்லிகைப்பூக்கு கல்யாணம் எல்லாரையும் வெரிட்டி வச்சிருக்கிறார். மல்லிகைப்பூக்கு கல்யாணம் நீங்க கேட்கணும். அவர்கிட்ட மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் வந்துருச்சு இல்ல, இப்ப நீங்க கட் பண்ணும் போது அதான் பாட்டு. சரியா?
1: நன்றி.
0: நாகராஜன் இணைந்து கேட்டிருந்தார். அதுவும் எங்களுடைய கற்குப்பேட்டை எங்களுடைய ராஜவேலுக்காக அவர் மல்லிகைப்பூக்கு கல்யாணம் எல்லாரையும் வெரிட்டி வச்சிருக்கிறார். மல்லிகைப்பூக்கு கல்யாணம் நீங்க கேட்கணும் இன்றைக்கு எனக்காக இந்த பாட்டு பாத்தீங்களா? அவர் வந்து அவருக்காக தாங்க இல்ல இதுல எழுதியே இருக்கிற அவரு அப்படியப்பா காஞ்சி கருக்குப்பட்டி ராஜவேலுக்கு எழுதியிருக்கிறார். அம்மா எனக்கு ஒரு பாடல் தாங்க ஒன்று கேட்டிருக்கார். இப்பதான் நீங்க யாரில் வந்து பேச போறீங்க என்றதான் என்னுடைய இது. மற்றது எங்களுடைய எங்களுடைய பாஸ்கர் இருக்கிறீங்க, நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, பார்க்கலாம் இன்னும் யார் யாருன்னு. மெல்ல மெல்ல இனித்தான் எல்லாரும் அம்மா வந்திருப்பாங்களான் ஒரு சந்தேகத்தோட வானொலியை மெல்ல போட்டு பார்ப்பாங்க. முதல்ல நாகராஜன் எங்களுடைய காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேல் அவருக்காக மல்லிகைப்பூக்கு கல்யாணம் ஊர்காவலன் படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 10:49. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:19. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5119 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் காட்டலைக்கு வந்து உங்கள் விருப்பப்பாடல் கதம்பம் கதம்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். எங்கே பார்க்கலாம், சாத்தூர் ரமேஷ் வணக்கம் என்று போட்டிருக்கிறீர்கள். காட்டிலைக்கு வந்து பாடலை இப்போ இந்த கடைசி நேரத்தில் எல்லாரும் வந்து கொண்டிருக்க இடம் கிடைக்கலையுன்னு சொல்லாமல் காட்டிலையில் வந்து உங்கள் பாடலையும் உடனே கேட்டோம். சரி, என் விருப்பமாக ஒரு பாடல் எடுத்து நீண்ட நாட்கள் இந்த பாடலை கேட்கவில்லை. மானத்தன் படத்திலிருந்து இந்த பாடலை ஒரு தடவை கேட்டிடலாம். நீண்ட நாட்களாக நாங்கள் இந்த பாடலை கேட்கவில்லை, கேட்கலாம். என்ன பாட்டுன்னு எங்கே கட்டிக்காரண்டா மானசம் படத்துலேருந்து என்ன பாட்டை நான் கொண்டு வருவேன்ண்டுங்க சொல்கிற ஆளுக்கு நான் இன்றைக்கு பரிசு இருக்கு. சொல்லுங்கள் பாப்பா, டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். மானசன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் நான் எடுத்து வரப்போகிறேன், எனக்கு பிடிச்ச பாடல். அது என்ன பாட்டாக இருக்கலாம் ரெண்டு, யாராவது எழுதுனா நீங்கள் கட்டிக்காரன். எங்கே பார்க்கலாம், மானசன் படத்துலேருந்து ஒரு பாடல் நான் எடுத்து வரப்போகிறேன், அது என்ன பாடல் என்று நீங்கள் டக்கு டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். என்ன யாருக்கு சத்தமும் இல்லாமல் இருக்கிறீங்க, யாரும் அசையாமல் இருக்கிறீங்க, யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க போல இருக்குது. மானஸ்தன் திரைப்படத்தில் இருந்து படத்தை சொல்லியிருக்கிறேன், ஒரு பாடல் நான் இப்போ எந்த விருப்பமாக எடுத்து வர போகிறேன், அது என்ன பாடல். யாராவது சரியாக எழுதுனா உங்களுக்கு பரிசு இருக்கு. எங்கே பார்க்கலாம், அல்லாட்டி வந்து காட்டிலையில் சொல்ல வேணும் என்ன பாட்டை நான் எடுத்து வர போகிறேன்னு. அப்போ உங்களுக்கு பரிசு இருக்குது. கெட்டிக்காரர் யாருன்னு பார்க்கலாம். அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த கேள்வியை நான் வைத்திருக்கிறேன். நேரம் சரியாக 12:21. இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 10:51. மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து நான் ஒரு பாடல் எடுத்து வர போகிறேன், அது என்ன பாடல் என்று யாராவது சரியாக எழுதுனா அது உங்களுக்கு ஒரு பாடல் போனஸாக கொடுக்கப்படும். ஒரு பாடல் உங்கள் விருப்பமாகவும் உங்களுக்கு போனஸாக ஒரு பாடல் பரிசாக கொடுக்கப்படும். நீங்க கேட்குற பாட்டு எங்க பார்க்கலாம், உடனே சொல்லுங்க பார்க்கலாம். எழுதுறதுக்கு எங்க பார்க்கலாம், காட்டலை இணைந்து கொள்ளுமே நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க.
1: முதல்ல வந்து 23rd துவக்க விழா கண்ட எம்டிஆர் வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியோட இணைந்து
0: கொள்கிறோம்.
1: அப்புறம் எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். யார சொன்னாங்க நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்க?
1: ஆமா, கல்யாணம் கட்டி ரெண்டு குழந்தைங்க இருக்கு.
0: 2 மாதமா காண இல்ல. இப்படி செய்யலாமா? எங்களை எல்லாம் மறந்து இந்த எம்டிஆர் யாராவது எங்க பாக்கலாம் கட்டிக்காரர் இப்ப வந்து பேசுறவர் யார் என்றதை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பரிசு இருக்கு. இவர் யார் என்றதை சரி நீங்க முதல்ல அந்த பாட்டை சொல்லுங்க. என்ன பாட்டு? நான் மானத்தன்ல
1: பண்றேன்.
0: இப்ப நம்ம பாட்டை மாத்தினா அது இல்லையா வேற பாட்டை சொன்னா என்ன செய்வீங்க?
1: அந்த பாடல் தான் இந்த படத்துல நல்ல பாப்புலரான பாட்டு, அதனால அதான் போடுவீங்க நினைச்சிட்டு இருந்தேன்.
0: இல்ல, உண்மை உண்மை, அதைத்தான் நான் எடுத்து வர்றதுக்கு கையில இப்ப எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். நல்லமா இருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இதே
0: பாட்டா? அது என்ன? நீங்க கேளுங்க ஒரு
1: பாட்டு. தெற்கு தெரு மச்சந்திரபுரத்திலிருந்து தென்னமரத்துக்குள்ளே
0: நீங்க நீங்க வராம இருந்த நாள்ல இருந்து இந்த பாட்டு வரவே இல்லை.
1: நானும்
0: போவும். அப்ப சரியா இந்த தென்னை மர தோப்புக்குல அந்த பாட்டுல ஒரு வரிய பாடுங்க பாக்கலாம். நீங்க மறந்துருப்பீங்களா, இதே எல்லாரும் மறக்காம இருக்கிறீங்களான்னு
1: பாக்க. இல்ல ஆள ஆளான நாள் முழுதும் ஆறேழு இல்ல அது தெரிய வரமாட்டேன். ஆறேழுமா ஆளாகி போட்டிருந்தேன் ஆறேழு மாசம்
0: பாட்டுல இல்ல படத்துல இருக்கு. நாங்க அந்த படத்தையும் திருப்பி பார்க்க வேண்டி வந்துருக்கு.
1: ஏன் அவ்வளவு தூரத்து திருப்பி பார்க்க வேண்டியது பார்த்தா போதும், ஏன் அதை நீங்க திருப்பி பார்க்கணும்?
0: இல்ல வரையிலையே, உண்மையா வரையிலையே அந்த அந்த வரி, அது படத்துல பாக்கும்போதுதான் அந்த வரி வருது. ஆனா பாடல்ல நாங்கள் ஆடியோல கேட்கும் போது வரை இல்ல தானே. நான் உங்க பேரை சொல்லாம பேர் வரப்பாக்குது, உங்களோட பேர் வரப்பாக்குது, யாரு சரியா எழுதுறாங்கன்னு பாக்குறதுக்காண்டி நான் பேரை சொல்லல. எங்க பாக்கலாம், யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பாக்கலாம். கெட்டிக்காரர் யாருண்டு எங்க பாப்போம். என்னோட பேசிக்கொண்டிருக்கிறது யார் என்றது, யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. எங்க பாக்கலாம் இப்ப பேசிய இந்த எல்லாரையும் இப்படி ஏமாத்தி ஏமாத்தி கூப்பிடுறேன், நீங்க அதெல்லாம் காட்டி கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு, யாருண்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம். இப்போது என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் என்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுல ஒரு ரெண்டு வரி பாடுங்க, அப்ப யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். உங்களோட வயசு
1: பாருங்க
0: சூப்பர். உங்களோட குரல யாரும் கண்டுபிடிக்கலையே, எப்படி சந்தனராஜ் மாமா கண்டுபிடிக்காம இருக்கார்? அதுதான் எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பாக்கலாம் யார் எழுதிருக்கிறாங்க பாக்கலாம். எங்க சந்திரராஜ் மாமா எழுதியிருக்கார். அவர் எழுதியிருக்கிறார், அவர் உங்களோட சாத்தூர் ரமேஷ் எழுதியிருக்கார். தென்னமரத் தோப்புக்குல கோயிலே இல்லையா, நீங்க யாரு? சந்திரராஜ் மாமா எழுதியிருக்கிற நம்ம எம்டிஆரின் காதல்
1: மன்னன்.
0: அவர் வந்து காதல் மன்னன் இல்ல, அவர் வந்து காதல் இளவரசன். இளவரசன் நீங்க நல்லா இருக்கு. உங்களோட உங்களோட பேர் ஆங்கில குடுக்க பாக்குறீங்க, அது சரியில்லை. இப்படி
1: அவர்கிட்ட கூட பேசுறேன், நம்மளுடைய
0: அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தார் பாவம். ஒரு தடவை நான் கேட்கும் போது தாயாருக்கு சற்று உடல்நல குறைவுன்னு சொல்லி
1: தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை.
0: நிச்சயமா அது உண்மையிலேயே அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு யாருக்கும் அந்த நிலை வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதனால
1: அது போல கலையில கூட கருப்புசாமி கூட தொடர்பு
0: அவர் அந்த வரையில ஆனா கேட்டுக்கொண்டிருந்தாரோ தெரியல, இல்லாட்டி அவருக்கும் ஏதாவது ஏற்கனவே அவர் சற்று மாமாவை இழந்த ஒரு தவிப்பில் இருந்தார் அல்லவா.
1: அவர் வெளிவரல
0: என்ன வேற இல்ல, அது அதெல்லாம் மிக கவலைக்கிடமானது. சரி, உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்களா?
1: அது யாரு?
0: அங்க உங்களோட ஒரு கடையில வேலை செய்த அழகானவங்க எல்லாம் போயிட்டாங்களா இல்ல வேலை
1: செய்யறாங்க? வேற வேற இடத்துல வேற இடத்துல இருக்கேன். அவங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருக்காங்க.
0: அப்ப இப்ப நீங்க பாக்குறது இல்ல?
1: ஆமா, டிசம்பர் ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்படி போயிட்டு இருக்குல்ல, மாதங்கள் கடந்து
0: கடந்து போச்சு. அதான் நீங்க ஹாப்பி இல்லாம இருக்கிறீங்க இந்த குரல்ல.
1: நம்ம எப்பவும் இல்ல அப்படி இல்ல, அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுது. நம்ம எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்கிறது.
0: அவங்க இருந்தா என்ன ஹாப்பியா இருப்பீங்கல்ல? ஹாப்பி இல்லாம
1: அவங்க இருந்தா இல்ல, அவங்க இருந்தா ஹாப்பியா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பல பேரோட பேசிட்டு இருப்பாங்க, அப்ப நம்ம எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்?
0: அது உங்களுக்கு போறாம அவங்க அங்கால பேசுறது அதை பார்த்து அந்த பொறாமையில நீங்க ஹாப்பி இல்லாம இருக்கிறீங்க அப்படியா?
1: இல்ல அது அது வந்து உங்களுடைய இழப்பு, நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை. நான் பொறாமையில
0: இல்ல பாருங்க, இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க இருந்தா அவங்க மற்றவங்களோட பேசிக்கொண்டு இருந்தா எனக்கு ஹாப்பி இருக்காதுங்க. இப்ப நான் ஹாப்பியா இருக்கிறேன், என்ன பேசுறது தெரியாதான் காணையிலே இல்ல. அது சரி, பாடமா போச்சு எங்களுக்கு நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு கேட்டு. இந்த இந்த இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் வரிசையா வரும்னு பாடமா போச்சு. இனி புதுசா கொஞ்சம் நீங்க கொடுக்கணும், இல்லாட்டி பழைய போட போட போட எல்லாருக்கும் இப்ப பாட்டு. முதல் பாட்டை கேட்ட உடனே அடுத்த பத்து பாட்டு இந்த பாட்டு வருதுன்னு எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க.
1: பாருங்க அது டக்கு டக்குன்னு அந்த அடுத்த பாடல் ஆகா அந்த பாடல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
0: மனப்பாடம் பண்ணிட்டாங்க இப்ப எல்லாரும், அதனால நிகழ்ச்சி
1: இல்ல. அது எத்தனை இல்ல அந்த பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காத பாடல்களாக இருக்கும்.
0: அட்டே அப்பா எல்லாரும் இப்படித்தான் நினைச்சு அப்ப போட்ட பாட்டு இது எத்தனை தரம் போட்டாலும் மட்டும் தெரியும் இல்லையா? அது போட்டதே பாடமா போச்சு
1: நிகழ்ச்சி இருக்கும் போது. நான் வந்து ரெண்டு மாசமா தான் எட்டு வாரத்தோட நிகழ்ச்சி தான் போயிருக்கும். மீதி எவ்வளவு இருக்கும்? 42க்கு மேல இருக்கும்.
0: கணக்கிட்டு வச்சு கொண்டிருக்கீங்களா நீங்க? நல்லா நாங்க எல்லாம் கொஞ்சம் பழசா போனதை நாங்க ஒரு இடத்துல வைப்போம். அது நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி எடுப்போம் நாங்க பழசுகளை. அதனால நீங்க புதுசு புதுசா கொடுக்கணும். உங்களோட பாட்டை எடுத்து வர்றேன்னா சரியா? மீண்டும் மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க. நன்றி
1: நன்றி,
0: அன்போட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இங்கே சாத்தூர் ரமேஷ் வாங்க.
2: வணக்கம் கலை. வணக்கம்
0: ரமேஷ், உங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுற போல இருக்கு எனக்கு. சாத்தூர் ரமேஷ்
2: நல்ல
0: உண்மையிலேயே இல்ல, நீங்க நான் தமாசுக்கு சொல்ல உண்மையா சொல்றேன், நீங்க உண்மையா சொல்றேன் சரியா?
2: என்ன
0: உங்களுக்கே தெரியாத உங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் போல எவ்வளவு பயபக்தியா. அந்த மூன்று குறி இந்த காலத்துல யாரும் இப்படி இழுத்தது இல்ல. சும்மா இப்படி ஒருக்கா கீறுவாங்க, இப்படி ஒருக்கா போடுவாங்க, அவ்வளவுதான். மூன்று குறி ஒரு பொட்டு, இப்படி யாருமே நெற்றில கீறினது நான் இது இப்ப இந்த காலத்துல காணல.
2: அதத்தான்
0: சொல்றேன், அப்ப பண்ணி வருதல்ல. அப்ப உண்மையே
2: எப்பவுமே அப்படிதான், அப்படிதான்.
0: அப்பதான் உண்மையா சந்தோஷமா இருக்கு பாட்டு.
2: எனக்கு சிவன் ரொம்ப, சிவன் மேல ரொம்ப பக்திமா.
0: சிவன் பக்தர்.
2: ஆமாமா, எப்பவுமே அப்படிதான். நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருப்பேன். பட்ட நெத்தில போட்டு சந்தனம் போட்டு வச்சு குங்கு வச்சுட்டு
0: இருப்பேன்.
2: என்னோட அதிகம்.
0: ஆமாமா,
2: என்னுடைய மனைவி அதே மாதிரிதான் பக்தி.
0: சூப்பர், அப்படித்தான் இருக்கணும். சரி, இப்ப வந்து
2: எங்க போவோம்? கோயிலுக்கு போன முதல் பட்ட சொல்லுங்கம்மா.
0: இப்ப வந்து ஒருத்தர் பேசிட்டு போறாருல்ல, பேர் சொல்லாம
2: அப்துல் பஸ்ந்தாங்க.
0: யாரு மெசேஜ் போட்டது அப்படி?
2: யாரு கண்டுபிடிக்க முடியல? அப்துல் பஸ் போட்டது காதல் மன்னன், இந்தியா காதல் மன்னன் சிறப்பு.
0: சந்திரபாஜ் மாமா எம்டிஆரின் காதல் மன்னன் போட்டிருக்கார் அவர். மற்றது
2: தலைப்பு வந்ததாமா அப்துல் பாஸ்
0: இல்லை, யார் அந்த காதல் மன்னன்? அப்துல் பாசித்தா?
2: ஆமாமா, அது வந்தது
0: இல்லை, அவர் இல்லை, தவறு. நீங்க கண்டுபிடிங்க. எம்டிஆர் காதல் மன்னன் மாத்திட்டீங்க நீங்க, அப்துல் பாசித் தான். அது எப்படி
2: இல்லம்மா? அது நம்ம வாட்ஸ்அப்ல அப்படிதான் வந்தது, இது பார்த்தேன் தளத்துல. மேல அப்துல் பாசித் போட்டு கீழே வந்து எம்டிஆர் காதல் மன்னன் நினைச்சிருக்காரு.
0: யார் அது?
2: அதான் சரி சரியா தெரியலையே, எனக்கு தெரியலையே.
0: இல்ல இல்ல யார் எழுதி
2: போட்டிருக்காங்க இருக்கு
0: அப்துல்
2: பாசித் அப்துல் பாசித் இப்படி இருக்காது குரல்
0: அப்துல்
2: பாசித் மேல கிரீன் கலர்ல அப்துல் பாசித் தெரியல.
0: எனக்கு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. எந்த எந்த கண்ணுக்கு அப்துல் பாசித் தெரியல.
2: சரியா
0: பரவாயில்ல. என்ன பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க நீங்க.
2: எனக்கு படம் பாட்டு வந்து சந்திப்பு.
0: சந்திப்பு படத்துல
2: சந்திப்பு. ஆமா ஆனந்தம் விளையாடு வீடு பாடலாமா?
0: பாடுறீங்களா?
2: பாடுமா?
0: பாடுங்க.
2: இத முடிஞ்ச அளவுக்கு ஆனந்தம் விளையாடு வீடு, இது ஆனந்தம் விளையாடு வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடு வீடு, மாங்கல்யம் தவழும் மகர சிவதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி, நீதானே கண்ணே என கேட்ட மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு. அம்மா
0: சூப்பர் சூப்பர். ஈஸ்வரி என்னாச்சு பாடிட்டீங்க?
2: ஆமாமா வீட்டு வீட்டு நம்ம நினைச்சு பாடிருக்கேன்.
0: நினைச்சு அவங்க நினைச்சு
2: அவங்களுக்குதான் இந்த பாட்டு
0: நினைச்சு நினைச்சு நல்லா பாடுறீங்க. நல்லா பாடுங்க.
2: ஈஸ்வரி பேசுறாங்க.
0: வணக்கம் ஈஸ்வரி.
3: ஹலோ
0: ஈஸ்வரி வணக்கம்.
3: வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்லா இருக்கிறேம்மா. நானும் நல்லா சுகமா
0: இருக்கிறேன். நல்ல சுகமா இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க.
3: அவர் கேட்ட பாடே போடுங்கம்மா.
0: சந்திப்பு படத்துல
3: ஆனந்த விளையாடு வீடு.
0: ஆமா நிச்சயமா உங்களுக்கு இரண்டு பேருக்கும் சேர்த்து நான் நடிக்க ஒரு பாட்டு தானே நீங்க கேப்பீங்க எடுத்து வருவது வழக்கம். கேளுங்க மூன்றாவது பாட்டா வருது உங்க பாட்டு. சரியா? அடிக்கடி பேசுங்க ஈஸ்வரி என்னோட.
3: சரியா?
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். சொல்லுங்க சாத்தூர் ரமேஷ் சொல்லுங்க.
2: பாடலை முழுமையாக வழங்குங்கள்.
0: நிச்சயமா ஜீவா அடுத்து வாரம் நான்
2: இரண்டு மூன்று முறை 50% நான் அப்படி பாதி பாதிலே கட் ஆயிடுச்சு.
0: சரி அப்படி கட் பண்ணாம போடுறேன்.
2: முன்ன பாபு பாட்டு கேட்டாங்க. அம்மா பாபு பாட்டு கேட்டாங்க, அதுல பாதிதான் வந்தது கட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் முழுமையாக வழங்குங்கள்.
0: சரி நிச்சயமா நிச்சயமா. இனி எல்லார்ட்டும் கேக்குற முழுமையா வேணும்னாக்க சொல்லிட்டு போகணும். எனக்கு முழுமையா வேணும். அப்ப
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. எங்க இப்பொழுது முதல் வந்து இப்ப நீங்க சொல்லி இருக்கிறீங்க, யார் சரியா சொன்னு பாக்கலாம். பருசுன்னு டக்கு டக்குன்னு வந்து சொல்லிடுறீங்க பாருங்க. இந்த பருசு செய்யற பாருங்க, எல்லாரும் சின்ன பிள்ளைல இருந்து பருசு பொதி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் செய்வாங்க. இந்த பருசு நாங்க அடிக்கடி சொல்லணும். சரி முதல்ல நான் என்னுடைய பாடல் ஒன்று எடுத்து வரத்தான் இருந்தேன். அது ராசா ராசா. அது சந்தர்ப்பம் கிடைக்க நான் எடுத்து வரேன். அதுக்கு முதல் தென்னமரத்தோப்புக்குள்ளே எங்களுடைய வந்து பேசிட்டு போனாங்க. அந்த பேர் சரியா வரும் வரையும் ஒரு ஆள் ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பார்க்கலாம். பாடலை கேட்போம். என்ன தென்னமர தோப்பு பாட மறக்குது எங்க?

எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது இடையில இருந்து போகுதோ என்று பார்க்கலாம். முதல்ல இருந்து வருதாண்டு இது, ஏண்டா அது இடையில இருந்து தான் வந்திருக்கிறது.

இந்த பாடலை கேட்டுக்கின்றவர் எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ஷாவுல் ஹமீத் அவர்கள். அதை சரியா சொன்னவர் முதல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா, இரண்டாவது எங்களுடைய விமலா ராஜவேல் சொல்லியிருக்கிறார். ராஜவேல் அவர் எல்லாரையும் அறிஞ்சே வச்சிருக்கார். சரி,

நேரம் சரியாக 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் மற்றும் ஈஸ்வரி அவர்கள் கேட்ட பாடல். நீங்கள் அழைக்கலாம் உங்கள் விருப்ப பாடல், கதம்ப நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் விரும்பி கேட்கலாம். கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் துணுக்கு கேள்விகள், நகைச்சுவை இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து வரலாம்.

பணிக்க வேண்டும். அது அதாவது கரோக்கி மியூசிக் வந்துவிட்டது. சரி, முழுமையாக அந்த பாடலை எடுத்து வரலாம். ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்பில்கள் ஒன்றான கூடு. நல்ல பாட்டு இல்லையா?

நேரம் சரியாக 11:21. என்ன எல்லாரும் தூங்கிட்டீங்களா? எங்க பார்க்கலாம், யாரும் அல்லடி டக்கு டக்கு டக்குன்ற அழைப்புக்கு வருவீங்க? இன்றைக்கு என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்க, என்ன சங்கதி? சரி, நான் என்னுடைய ராசா ராசா பாட்டு காற்றலை கெடுத்து வர போகிறேன். அந்த பாடலை கேட்ட வண்ணம் வாங்குவோம்.

ஒரு கடி கேள்வி ஒன்று உங்களிடம் வைக்கலாம், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எந்த மான் கோலம் போடும்? எந்த மான் கோலம் போடும்? கட்டிக்காரர் யாருன்னு பார்க்கலாம். இது ஒரு கடி கேள்வி. எந்த மான் கோலம் போடும் பார்க்கலாம்.

நான் கேட்ட கேள்விக்கு பட்டு பட்டுலாம் பதில் சொல்றாங்கப்பா. எங்க பாக்கலாம், யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு முதல்ல கை உயர்த்துங்க. என்னண்டா, சரி அடுத்து இன்னும் ஒரு கடை கேள்வியே எடுத்து வர்றேன். புத்தி புத்தி புத்தி என்பது மதி. புத்தி புத்தி மேல் மேலே போவதும் கீழே வருவதும் எதில்? புத்தி இருக்குல்ல, புத்தி புத்தி என்றது மதி. மதி புத்தி என்பது மதி. மதி புத்தி மேலே போவதும் கீழே வருவதும் எதில் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எந்த மான் எந்த மான் கோலம் போடும் சாத்தூர்மேஷும் எங்களுடைய சந்தனராஜ் மாமாவும் சரியாண்டு பார்க்கலாம். மாமா எல்லாரும் போட்டுட்டும் போதில் நீங்கள் சொன்னது சரியாண்டு பார்க்கலாம். அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 5141592379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேணும். ஒரு இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். இன்னும் ஒரு பாடல் ஒன்றை எடுத்து வரலாம். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். புத்தி புத்தி மேலே போவதும் கீழே வருவதும் மேலே போவதும் கீழே வருவதும் எதில்? நிலவு சூரியன். புத்தி மாமா புத்தி எங்க பார்க்கலாம். கட்டிக்காரர் யார் கண்டுபிடிக்கணும்? இந்த புத்தி என்றது மதி. மதி அது மேலே போவதும் கீழே வருவதும் எதில் என்று கேட்டிருக்கார். எங்க பார்க்கலாம் கட்டிக்காரர் யார் என்று பார்க்கலாம். ஓடிவன் சொல்லுங்க. சரி நான் இன்னும் ஒரு பாடல் நீண்ட நாட்கள் இந்த பாடல் எல்லாட்டையும் அடிக்கடி வரும். இப்போ யாருமே கேட்கறது இல்லை. எடுத்து வரலாம்.

நான் இப்பொழுது கேட்பது ஒரு கடி கேள்வி, சரியா? இப்ப சரி, இப்ப மாமா சொல்லியிருந்தா புள்ளிமான், எந்த மான் கோலம் போடும் என்று கேட்டோம்னா புள்ளிமான் என்று சொல்லியிருந்தார். அது சரியான விடை. ஏனென்றால் இப்ப நாங்க ஒரு கடிக்கேள்வியை தான் பாக்குறோம், அது சாத்தூர் ரமேஷ் நீங்களும் எழுதியிருக்கிறீங்க. இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்டது, புத்தி மேலே போவதும் கீழே வருவதும் எதில் என்று கேட்டிருந்தேன். அதாவது மதி மேலே போவதும்

இல்லை இறங்குவதும் எதில்? எங்கே கட்டித்தனமா பாருங்க பார்க்கலாம். மாமாட கடையோட சம்மந்தப்பட்டிருக்குது. மாமா எப்படி உங்களோட கடையோடய சம்மந்தப்பட்டிருக்கு? கொஞ்சம் யோசிங்க, பாடலை கேட்கலாம்.

0: சரியாக 11:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129239 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம். காட்டில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க பதீஷ்?
1: தெரியாம இங்கிருந்து நேரடியா கை எப்படி வருது? அது 10 நிமிஷம் முடிஞ்சுதான் கீழே வைக்க முடிஞ்சு. அப்படியே ஸ்டக்
0: ஆயிட்டு. இதுதான் எல்லாரும் செய்யறாங்க போல இருக்குது. எல்லாரும் உயர்த்துக்கான வாட்ஸ்அப்ல உயர்த்த இல்ல, ஆனா எல்லாரும் நீங்க தனிப்பட்ட முறையா உயர்த்துறீங்க போல இருக்குது. இல்ல உயர்த்தி வச்சுருக்கீங்க. அடே அப்பா, புத்திசாலி பிள்ளைங்க.
1: கைய உயர்த்தத பத்தி நினைச்சப்போ எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து, வெளியில இந்த நம்ம மழை வரும் இல்ல, மழை ஒரு ஆள் வீட்டுல இருந்து வெளியில ரோட்டுக்கு ரோட்டுக்கு பக்கம்தான், ரோட்டு பக்கம் நின்றுட்டு கை இப்படியே காட்டுறான், கை இப்படி சும்மா அப்படி வெளியில போட்டுட்டு போய் காட்டுறான். அப்ப நம்ம நினைச்ச ஏதோ ஓட்டோ ஓட்டோ போகும் இல்ல, அது கை காட்டி நிப்பாட்டுறதுக்கு நினைச்சேன். ஆனா இந்த ஆளு மழை வருதான்னு பாக்குறதுக்காக சும்மா கை வெளியிட்டு
0: பார்த்தது. இல்ல, அவர் வந்து கடைக்குள்ள ஒதுங்கி நின்று கொண்டு கையை எப்படி மலைக்கு நினைக்கிறதுக்கு,
1: கடைக்குள்ள ஆமா ரோட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்குது,
0: அதுல நின்று கொண்டு கையை நீட்டிருக்காரா? உடனே ஓட்டோக்காரன் இந்த நேச்சான் தானே கூப்பிடுறேன், இவர் மலைக்கு நீட்டி
1: இருக்காரு.
0: எங்கள்ட்ட பேர் சொல்லாம ஒருத்தர் வந்து பேசிட்டு போறேன், நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த குரல்ல யாருண்டு? சொல்லிருக்காங்க புள்ளிமான் அந்த மதி, மேல இறங்குறதும் கீழே இறங்குறதும் இது ரெண்டும் தெரியாது உங்களுக்கு? நோ ஐடியா அதுக்கு
1: எனக்கு தெரியாது.
0: சரியா? சரி, அப்ப என்ன பாட்டு உங்களுக்கு?
1: எனக்கு இந்த ரட்சகன் படத்துல இருந்து, ரட்சகன் அதுல சோனியா சோனியா
0: சோனியா சோனியா பாடல்.
1: ஆமா, இல்லாட்டி அதுல லக்கி லக்கியா இருந்தாலும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: ரட்சகன் படத்துல இருந்து ஒரு பாட்டு, அதுல இருக்கிற எல்லா பாட்டும் நல்ல பாட்டு. அந்த
1: எல்லா பாட்டும்
0: இன்னொரு சோக பாடல் மாதிரி ஒன்று இருக்கு. அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, சோகமான ஒரு பாட்டு
1: இருக்கு.
0: சரி, உங்களுக்கான அந்த பாடல நீங்க எதுவுமே நோ ஐடியான்னு சொல்லிட்டீங்க,
1: அப்படித்தானே?
0: உங்க கையில எத்தனை விரல் இருக்கு? நீங்க பாருங்க, இந்த சின்ன பிள்ளையம்மாய் டக்குன்னு கேட்டோன்னு பத்தன்னு சொல்ல இல்ல, யோசிச்சுதான் நீங்க சொல்றீங்க. அது நீங்க தமாசு
1: சொல்ல முடியாது.
0: சரி, அதை நீங்க
1: இல்ல, சில பேருக்கு ஒரு ஒரு கையில 6 விரலும் இருக்குது, பாத்துருக்கீங்க?
0: சரி, 6 விரல் இருக்குது உண்மையா? காலையிலயும் இருக்குது, கையிலயும் இருக்கு. நேரம் சரி,
1: என்னோட ஃப்ரெண்டுக்கு இருக்கு அப்படி.
0: சரி, மோத்துல எத்தனை கண் இருக்கு?
1: அதாவது 1 கண்ணு 2 கண்ணுதான் இருக்கு.
0: ரெண்டு. சரி, எத்தனை காது இருக்கு உங்களோட தலையில?
1: நீங்க
0: சரியா சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க? உங்களுக்கு மன திடம் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் சரியான பதில் நீங்க சொல்லுவீங்க இல்ல?
1: இல்ல, எல்லாரும் அப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்ற உலகத்துல ஒரு மனிதர்களும் இல்ல நினைக்கிறேன்.
0: இல்ல நான் கேக்குறேன், உடம்புல இருக்கிறதான் இப்ப நான் கேக்குறேன். எத்தனை வீரர் இருக்கன்னா பத்து அண்ணீங்க, கை வீரர் காலில எத்தனை வீரர் நீங்க பத்து அண்ணுவீங்க.
1: உடம்புக்குள்ள இருக்கிறத பத்தி கேட்டா எனக்கு தெரியாது, திறந்து
0: உள்ளே இல்ல எல்லா வழியிலும் இருக்கிறதே கேட்க போறேன். நானே உள்ளுக்கு எனக்கே தெரியாது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு.
1: இல்ல சில வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்க டாக்டர் தானா?
0: இல்ல சாரி, இப்ப மூக்கு எத்தனை இருக்கு?
1: ஒரு மூக்கு.
0: ஒரு மூக்கு சரி. அவ மற்ற கனியை கேக்கட்டா, டக்குனு பதில் சொல்லுவீங்கல்ல. யோசிக்கிறார் பயந்து. முடி எத்தனை இருக்கு உங்களுக்கு? தலையில முடி எத்தனை?
1: முடி நான் சொல்லட்டுமா? நீங்க எண்ணி பாருங்க, நீங்க எண்ணி பாருங்க. உங்க தலையில எத்தனை முடி இருக்கு நான் கரெக்டா சொல்றேன்.
0: சரி சொல்லுங்க.
1: உங்க தலையில வந்து 2510 முடி இருக்கு. நீங்க வேணா எண்ணி பாருங்க.

0: கதமான் இருந்துச்சு
1: வாட்ஸ்அப்ல. முதல் மாதவோடு வரப்போ இப்ப வந்து நான் லைவா வந்தேன் உங்களுக்கு 11 மணி 10 நிமிஷத்துக்கு. அதுல சரி, சாந்தியம்மா எப்படி இருக்கா?
0: சாந்தியம்மா சாமி கும்பிடுறா. சாந்தி அம்மா எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு
1: சாமி கும்பிடுறா.
0: சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு அவங்க சித்தப்பாவுடைய நினைவு நாள்,
1: அதனால
0: கும்பிட்டான். அதனால சித்தப்பா வீட்டு பசங்க வீட்டுக்கு
1: போறான்.
0: சாப்பாடு இன்னும் அவ சாப்பிடல.
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டோம், நான் நேரத்துக்கு சாப்பிடுவேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க? நான் தலக்கறியான்னு பாக்கதான்.
0: இல்ல, 3 தோசை முட்டை குழம்பு.
1: காலை சாப்பாடு என்னது? 3 தோசை முட்டை குழம்பு. இன்னைக்கு உனக்கு இதுதான் எல்லாரும் கேட்க போறாங்க, அம்மா எங்களுக்கு முட்டை குழம்பு
0: வச்சுட்டாங்கம்மாண்டு. சாந்தி தான்.
1: சரி, இப்ப எனக்கு நீங்க சரியா கணக்கிட்டு சொல்லணும். 3 தோசையும் முட்டை குழம்பு மட்டும் சொன்னீங்க. நீங்க தோசையா சரியா 3 சொன்னீங்க. முட்டை குழம்புல எத்தனை முட்டையே
0: நான் சாப்பிடல, தண்ணி குழம்பு தான் சாப்பிடுவேன். முட்டை எத்தனை போட்டாங்கன்னு அவங்களதான் கேட்கணும்.
1: உங்களுடைய பாடல் என்ன முருகன்? என்ன பாட்டு தரட்டும்?
0: என்னுடைய பாடல் வந்து புது வசந்தம் படம். அதுல இருந்து பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா மீராமாவை கேட்டு.
1: உங்களுக்காக நான் எடுத்து வர்றேன். சரியா?
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்
1: நன்றி. காட்சியை இணைந்து கொள்ளும் என் அன்பு அண்ணாவை சந்திக்கலாம். வணக்கம் பட்டாபி அண்ணா.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அண்ணா. எப்படி என்ன?
2: அருமையா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுருக்கேன். இங்க கொஞ்சம் வானிலை பாத்தீங்கன்னா இங்க மழை பெஞ்சிருக்கு, சூழல் பெஞ்சிருக்கு இங்க. ஆமா, எங்க பகுதியில மழை பெஞ்சிருக்கு. அதுவும் ஒவ்வொரு சென்னையில ஒவ்வொரு இடத்துல மழை இருக்கும், சில இடங்கள்ல மழை இருக்காது. அந்த மாதிரி இப்போ வானிலை. ஆமா,
1: நல்லா இருக்கு. இயற்கை அழகா இருக்கு. ஒரு கேள்வி, நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்க? நீங்க மோட்டார் பைக்கா இல்லாட்டி சும்மா நார்மல் பைக்கா?
2: இல்ல இல்ல இல்ல, சைக்கிள் தான். சைக்கிள் தான்.
1: நீங்க மோட்டார் பைக் ஓடுவீங்களா? ஓடுவீங்களா? ஓடுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி காத்துல நீங்க பறக்கணும்.
2: ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி வண்டி ஒரு பக்கம் போயிடுவேன், நான் ஒரு பக்கம்
1: போயிடுவேன். பின்னுக்கு ஏத்தி உங்களை கொண்டு போய்க்க கூட 4-5 கட்டு போடணும் எங்களோட சேர்த்து.
2: பாட்டு செல்வ மகள் படம், செல்வ மகள் நல்லா இருக்கும். அருமையான பாடல் அது. பாட்டோடு பொருந்திருந்தேரும் நாள் வர வேண்டும், உன்னோடு அழுதிருந்தேன் என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும். செந்தாழல் கூந்தலிலே செந்தூரம் கீழே செவ்வாழல் பங்கல் பேடி மங்கை வருவார். கல்யாணம் மேலம் கொட்ட கண் பார்வை பாடம் தட்ட என் பார்வை மாலை சூடும் மன்னன் வருவான். பார்த்தாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் இன்றோடு நீங்கள் என்ன ஓடு நான் வர வேண்டும் வர வேண்டும். நன்றி நன்றி.
1: இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த படம் நீங்க பாத்தீங்களா? பாத்துருக்கீங்களா?
2: பாடல்லாம் பாத்துருக்கேன், பாடல் கதை ஞாபகம் வரல, ஆனா படம் பாத்திருக்கேன். படம் பாத்திருக்கேன். அதாவது நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 78 SSC படிக்கிறேன் அப்போ. ஆமா.

0: 1978 அப்பதான் அந்த பாடலை பார்க்க முடியும். வேற எங்கேயும் பாடல் பார்க்க முடியாது, தியேட்டர்ல தான் பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்த போது இதெல்லாம் நாங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். அதே போல டெக் இருக்கும், பெரிய VHS டெக்னு, அது அது மாதிரி கேசட்லாம் வாங்கி வந்து எங்க தம்பி நானு எல்லாம் ஒரு 6 பேரும் நாட்டுக்கு உட்காந்து 6 படம் 7 படம் ஒரு படம் போதும். அப்படியே ஒரு வேலை வாங்கி வாடகைக்கு வாங்கி அதை போட்டோம்னா 6 படம் தொடர்ச்சியா பாத்துட்டு தான் அந்த டெக் எடுத்து கைக்கு மீதி கொடுக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு காலங்கள்லாம். ஆமா, பழைய நினைவுகள். ஆமா,
1: அதாவது ரென் பண்ணி கொண்டு நீங்க பாப்பீங்க.
0: ஆமா,
1: சேர்ந்து யார் யாரெல்லாம் பாப்பாங்க?
0: எல்லாம் எங்க குடும்பத்துல எல்லாருமே, அண்ணன் தம்பி நாங்க 6 பேரு
1: எல்லாரும்
0: பாப்போம். அம்மா எல்லாம் பாப்பா, அப்பா மட்டும் கடையில உட்காந்துட்டு அப்பா கடையை பார்த்து நிப்பாரு. அது மாதிரி சூழ்நிலை நாட்டிகளும் 5 மணிக்கு ஆனா பொதுவில படம் போடுவாங்க, வேற எங்கேயும் படம் பார்க்க முடியாது. அப்ப எங்க வீட்டுல டிவி கிடையாது, நாங்க என்ன செய்வோம், எங்க கடையாண்ட போயிடுவோம். கடையில எது குருக்கள் வீடு இருக்கு, கோவில் கபாலீஸ்வரர் கோவில் குருக்கள் வீடு இருக்கு, அவங்கதான் டிவி வச்சிருப்பாங்க. அவங்க வீடு 5 மணியெல்லாம் போய் கதை திறந்து விட்டுருவாங்க. குடுவிலூர் நாங்க எங்க அண்ணன் 4-3 பேரும் முன்னாடி உட்காந்து அந்த படத்தை அழகா ரசிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமா,
1: இப்ப இருக்கிறது ஆனா நேரம் இல்லை.
0: அதுதான் அதுதான் அதுதான் மற்றபடி கால ஓட்டம் சூழ்நிலை, குடும்ப இது சூழ்நிலை, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அது பொழுதுபோக்கு கிழமைகளான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதுகளை மட்டும்தான் நம்ம அந்த தொலைக்காட்சிகளை பயன்படுத்துறோம். தினசரி இரவும் போதும் ஒரு தொடர் செய்திகள் வருது, அது 1-2 அப்படி பார்த்துட்டு வண்டிய பொழுது போகும். அதுதான்
1: நேரம் சரியாக இப்பொழுது 1:20 இது கரண்டிய நேரம், 11:51 இந்திய இலங்கை நேரம். அடுத்த பாடல் எங்களுடைய ரதீஷ் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது.
2: Oh, all the lovers in the world, you gotta get down and get them to this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

இந்த பாடல் முருகன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய பட்டாபி அண்ணா நீங்கள் கேட்ட பாடல். அன்பு உறவில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்கப்படிய தொலைபேசிகள் 5145119239 இன்னும் சிறிது நேரத்தில் நேர்கள் வராத பட்சத்தில் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்படி சொன்னோன்னு உடனே முடிவடைகிறது. என்ன அரமணித்தியால் திரண்டோன்னு உடனே ஓடி வருவீங்க. அதான் அப்படி சொல்றது. ஆனால் இது பொய் இல்லை, சொன்னா உண்மை. 10 நிமிஷத்தில் முடிய போதுன்னா இப்போ யார் யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம். நெஞ்சு கொள்ளுங்க. கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் முழுமையாக பாடலாம். உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் பட்டாபி அண்ணா நீங்கள் கேட்ட பாடல் காற்றிலைக்கு வருகிறது. பட்டாபி அண்ணா நீங்கள் பாட்டாக நீ இருந்தென்ன, பொருளாக நான் வர வேண்டும் என்று சொன்ன என்ன பாட்டாக இருக்கும் அது? குயிலாக நான் இருந்தென்ன, குரலாக நீ வர வேண்டும் என்று தொடங்குறது. இப்படி ஒரு இடையிடையே இப்படி ஒரு வரிகளை போட்டு அண்ணா இடையில சொன்னோன்னு நாங்கள் சில நேரம் தேடுறது. என்றாலும் நல்லம் இதோ உங்களுடைய இனிமையான அந்த பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் ஜெகவர் சாதிக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? என்ன பாட்டு வேணும்
1: எனக்குமா? தனிக்காற்று ராஜா என்ற படத்துல இருந்து சந்தன காற்று அப்படிங்கிற பாட்டுமா?
0: தனிக்காட்டு ராஜால
1: சந்தன
0: காட்டே செந்தமிழ்நூற்றே அந்த பாட்டு. நிச்சயம் நிச்சயம் நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன் அந்த பாட்டை. சரி, உங்களுடைய நாளை இரண்டு நாட்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளும் நான் எடுத்து வரக்கூடியதா இருக்கும். சற்று மாற்றமாக வந்தாலும் குறை விளங்க வேண்டாம்.
1: ரொம்ப நன்றிமா.
0: உங்களுடைய வீட்டுல எல்லாரும் நலமா இருக்கிறார்களா?
1: அனைவரும் நலமா, அனைவரும் நலமா, எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா.
0: எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறார்கள். நல்லதானா? உங்களுடைய பாடலையும் எடுத்து வர்றேன்னா.
1: சரிம்மா, நன்றிமா.
0: நன்றி நன்றி.

நேரம் சரியாக இப்பொழுது 1:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய தமிழ் வானொலி. இனிமையான இந்த நேரத்தில் கதம்ப நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து இனிய பாடல்களை கேட்டு மகிழலாம். ஒரு பாடல் என் விருப்பமாக காட்டிலைக்கு வருகிறது. அந்த பாடலை தொடர்ந்து எங்களுடைய ஜெயபிரசாதி கண்ணாவுடைய பாடல் காட்டிலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு நான் எடுத்து வரும் பாடல் என் விருப்பமாக இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. பாடல் வருகிறது என்று சொல்லிட்டு பேருந்துதான் பாட்டை தேடுறது. நீங்களெல்லாம் பாட்டு முதலே ஞாபகம் வச்சிருப்பீங்கல்ல இல்லையா? சரி, இந்த பாட்டை கேட்போமா? எனக்கு மிகவும் பிடித்த பாடல்

0: மாற்றினை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: உங்கள் அன்பு உறவு முருகன், தர்மபுரி முருகன். மச்சான் பேசுங்க.
0: எங்க மச்சான்,
1: எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் மச்சான், எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன். மச்சான் பேர் என்ன பாருங்க, அவர் வந்து இந்த மச்சான் இருக்க பேசுங்க.
1: மாதேஷ்.
0: மாதேஷ் உங்களுக்கு பேர்? சரி மாதேஷ், நீங்க இன்னைக்கு தானே இந்த வானொலி கேக்குறீங்க?
1: ஆமா ஆமா.
0: ஓ, உங்களுக்கு வானொலிகள் கேட்டு பழக்கம் விருப்பமா இப்ப கேக்குறதுக்கு?
1: இல்ல, இதுக்கு மேல நான் கேட்க போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன்.
0: அப்ப இன்னைக்கு தான் இது ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க? முன்பு வேற வானொலிகள் கேட்டிருக்கீங்க தானே?
1: இல்ல, நான் முன்பு கேட்டதில்ல. எஃப்எம் எதுவும் கேட்டதில்ல. கொஞ்சம் ஒர்க் பிஸியா இது பண்ணிட்டேன். இனிமேல இருந்து நான் கண்டினியூவா கேட்க போறேன். அதனாலதான் நான் இப்ப
0: உங்ககிட்ட. அப்ப நாங்க தான் குடுத்து வச்ச நாங்க அப்ப எங்கட வானொலியை நீங்க முதல்
2: முதல்ல வீட்டுல இருப்போம்மா. இரவு நேரத்துல வீட்டுல இருப்போம். அப்ப 11 மணி உங்ககிட்ட லைவ்ல பேசுவாங்க. நம்ம ராஜ்குமார் மாதிரி.
0: ஓகே ஓகே, நல்லா நல்லா. அப்ப மாதேஷ், அப்ப மாதேஷ், மாதேஷ் நீங்க அப்ப எங்களை எல்லாம் ஏமாத்த மாட்டீங்கல்ல? கேப்பன்னு சொல்லி இருக்கீங்கல்ல நீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்ணுவோம் மேடம்.
0: அப்ப நீங்க கால் பண்ணாட்டி நாங்க என்ன செய்யறது?
1: கண்டிப்பா கால் பண்ணுவோம் மேடம்.
0: எல்லாரும் கேட்டு உலக எங்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க மாதேஷ். இப்ப நீங்க சொல்றது கண்டிப்பா நீங்க. சரி, உங்களுக்கு பாட வருமா மாதேஷ்? முருகன் எல்லாம் நல்லா பாடுவேன்.
1: இல்ல மேடம், எனக்கு பாட வராது. பாட்டு கேட்கறதுக்கு விருப்பமா இருக்கும்.
0: என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க பாக்கலாம்? உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல
1: கிழக்கு சீமையில இருந்து ஒரு ஏதோ ஒரு பாட்டு பாருங்க மேடம். எங்க அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு.
0: கிழக்கு சீமையில இருந்து
1: சாந்தி அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு.
0: கிழக்கு,
1: அவங்களுக்காக டெடிகேட் பண்றேன் மேடம்.
0: அந்த பாட்டா அக்காக்கு பிடிச்ச பாட்டு?
1: அதான் மேடம்.
0: கிழக்கு வெளுக்கையிலே அப்படி வரும்.
1: அந்த பாட்டு தான் மேடம். எங்க அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களுக்காக டெடிகேட் பண்றேன்.
0: உங்களோட அத்தான் வந்து என்ன நெப்போலியன் மாதிரி இருப்பாரா மீசை எல்லாம் வச்சு?
1: யார் மேடம்?
0: அதான் அக்கா சாந்தி. உங்களோட அக்கா, உங்களோட அத்தான் யாரு?
1: ஆமா மேடம், எங்க மாமா மேடம். எங்க மாமா முருகன்.
0: மாமா முருகன்,
1: நீங்க ஆல்ரெடி நான் நீங்க பேசிட்டு இருக்கு எஃப்எம்ல கேட்டுட்டு இருந்தாலும் இங்க எனக்கு வாய்ஸ் எரர் வருது. அதனாலதான் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியல.
0: ஓ ஓ ஓ ஓ, சரி. இப்ப இப்ப உங்களுக்கு விளங்குதா? சரி, அதாவது அங்க நீங்க அக்காட கணவரை நீங்க மாமா ஆண்டு சொல்லுவீங்க அப்படியா?
1: அவரை கூப்பிடுவாங்க.
0: உங்களை யாராவது அத்தானண்டு
1: கூப்பிடுவாங்க?
0: உங்களை யாராவது அத்தான?
1: எங்க ஒய்ஃப் வந்து என்ன கூப்பிடுவாங்க மேடம்?
0: கூப்பிடுவாங்க அத்தானண்டு. எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடுக்காது, கூப்பிடுங்க. அங்க முருகன் சிரிக்கிறாரு பாருங்க. முருகன் உங்களை மாட்டி வச்சுட்டு இவ சிரிச்சு கொண்டு பாருங்க.
1: இல்லைன்னா நான் ஒண்ணு பண்றேன் மேடம். மறுபடியும் நான் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும் போது எங்க வீட்டுல கொடுத்து அவங்கள கூப்பிட சொல்றேன்.
0: அடே அப்பா, நீங்க தப்பிட்டீங்க. நல்லா நீங்க கெட்டிக்காரன். நீங்க
1: அந்த மாதிரி பண்றேன் மேடம்.
0: நல்லா, அது என்ன நல்லா பெண்களுக்கு உண்மை அவங்களும் வந்து பேசுனாங்கன்னா நாங்க நல்ல சந்தோஷமா இருப்போம். சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
0: ஆனா ஒன்று மட்டும், இன்றைக்கு எத்தனாம் தேதி தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு என்ன தேதி?
1: இன்னைக்கு வந்து 13 மேடம்.
0: 13 December 13 நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. மாதேஷ் இனி எங்கட வானொலியில அடிக்கடி இணைஞ்சு கொள்வீங்க, பாட்டெல்லாம்
1: கேப்பீங்க.
0: சரியா, நாங்க எதிர்பார்ப்போம். மாதேஷுக்கு என்ன பாட்டு? கிழக்கு சீமையில கிழக்கு வெளுக்கையில பாட்டு.
1: அந்த பாட்டு போடுங்க மேடம். இது எங்க அக்காக்காக டெடிகேட் பண்றேன்.
0: அப்ப அப்ப மாமாக்கு
1: பாமாக்கு வந்து அதான் மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்ணும் பாத்தீங்களா, அப்ப அவருக்கு தனியா ஒரு சாங் டெடிகேட் பண்றேன் மேடம்.
0: சாங் வந்து
1: கொடுக்கறேன். அப்பதான் ஒரு ஃப்ரீக்வெண்டா கால் பண்ண முடியல, இப்ப ஒரே டைம்ல வந்து டெடிகேட் பண்ண முடியாது.
0: முடியாது.
1: நெக்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது இன்னொரு சாங் சொல்லி டெடிகேட் பண்ணுறேன்.
0: அப்ப உங்களுக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் இல்ல? உங்களோட மாமாவை
1: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
0: எந்த அளவு பிடிக்கும், எவ்வளவு
2: பிடிக்கும்?
0: என்னண்டு
2: எனக்கு மாதேஷ் மச்சான் ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கும் பிடிக்கும் மாதேஷ் மச்சான். ஓ நல்ல ஆஹா, நல்ல நல்ல சந்தோஷம். அப்ப மாதேஷ் உங்களுக்குரிய அந்த பாடல் நான் எடுத்து வருவேன், கேட்டுட்டு தான் நீங்க மற்ற என்ன செய்யறேன்டாலும் சரியா?
1: கண்டிப்பா மேடம்
0: எடுத்து வரேன். நான் உங்களுக்கு அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, கலகலன்னு பேசணும். நேரம் சரியாக 1:46.

நேரம் சரியாக 1:49. இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:20. அடுத்த பாடல் காட்சலுக்கு வருகிறது சாதிக்கண்ணா, ஜெகபர் சாதிக்கண்ணா. நீங்க கேட்ட சந்தன காட்டி கேப்போமா?

நேரம் சரியாக 12:24. கிழக்கு சீமையிலே படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். சரி, அது நெப்போலியனுடைய படம் என்று நினைக்கிறேன். பாடல் பிள்ளையாண்டா மீண்டும் நீங்கள் எனக்கு அதில் எழுதி காட்டணும். சரி, இந்த பாடலை எடுத்து வர்றேன்.

0: இல்லை, இது பிழையான பாடல். அது சீவலப்பெரி பாண்டி இந்த பாடல், அந்த படத்தில் இருந்து தான் அந்த பாடல். நீங்கள் கில கட்சி மயிலே அந்த படத்தில் கேட்டிருந்தீங்க ஒரு பாடல். சரி பார்க்கலாம்.
1: கட்டாழங்காட்டுவடி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே.
0: இந்த பாடலை மாதேஷ் தன்னுடைய அக்காவுக்காக, சாந்தி அக்காவுக்காகவும் மாமாவுக்காகவும் கேட்ட பாடல். கேட்கலாம் மாதேஷிடம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12:29. நீங்கள் அழைக்கலாம், அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5192 3779 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இன்னும் சற்று நேரம் சரியா 1 மணிக்கு உங்களுடைய 1 மணிக்கு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்பத்தில் இணைகிறது ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு என் விருப்பமாக புதிய பாடல் ஒன்று எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5192 3779 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். கடந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள

அந்த பாடல் முதலே இருந்து வர வேண்டும் என்ற இது இடையில இருந்து வருகிறது. சரி, பாடலை ஆரம்பத்திலிருந்து எடுத்து வரலாம். சரி, அந்த பாடல் காற்றடைக்கு வருகிறது, பார்க்கலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 2 மணி, அது கனடிய நேரம். இந்த இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:31. சரி, இன்னும் ஒரு பாடலை காட்டலை நடத்து வரலாம்.

எடுத்து வந்த பாட்டு அவ்வளவு நல்லா மனசுக்கு போற இல்ல. புது பாட்டுன்னு எடுத்து வந்து பார்த்தேன்னா அது அந்த மனசை கவர்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு யாராவதுக்கு கவர்ந்துதா அந்த பாடல்? இல்ல இல்ல. சரி, இப்ப மாமா ஒரு பாடல் கேட்டிருக்கிறார், அவருடைய பாடலை காட்சியை எடுத்து வருகிறேன். இது மாமா அண்டே நான் சொன்னது, எங்களுடைய சந்திரன் ராஜ் மாமா இந்த பாடலை கேட்டிருக்கிறார்.

மாமா ஒரு ஞாபக பாடல் கேட்டிருந்தார். மாமா எடுத்து வந்து அந்த பாடலை கேட்டோன்னே எனக்கு ஒரு ஞாபக பாடல் ஒன்று வந்துட்டது. இதை நான் நினைக்கிறேன் இடைக்கால பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் எல்லாரும் முந்தி விரும்பி கேட்ட பாடல். ஞாபகம் இல்லையோ உன்னை கண்டதும் அப்படி வேறு வந்த பாடல். அது ஜானகி அவர்கள், எஸ் ஜானகி அம்மா அவர்களும் இளையராஜா அவர்களும் பாடிய பாடல் என்று நினைக்கிறேன். அந்த பாடலை இவருக்கு கேட்டுவேன். நீண்ட நாட்கள் அந்த பாடல் கட்டளைக்கு வரவில்லை. இப்போ மாமா இந்த ஞாபகத்தை கொண்டு வந்தோடனே எத்தனை ஞாபகம் வந்துடுது அதில். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை மாமா. கேட்கலாம் இந்த பாடலை இவருக்கா. என் விருப்பமாக இந்த பாடல்.

நேரம் சரியாக 12:46, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:15. ராஜவேல், உங்களுடைய ஒரு பாடல், ஒரு இப்பொழுது ஒரு பாடல் என் விருப்பமாக எடுத்து வந்து அதை தொடர்ந்து உங்களுடைய ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். நீங்கள் அன்று தொட்டு கேட்குறீங்க அந்த பாட்டு, பட்டு வண்ண சிட்டு அந்த பாடல், அதை எப்படியும் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து வருகிறேன். நல்ல ஒரு பாடல், அது காட்டிலையில் வந்திருக்கலாம். ஜெகவர் சாதிக்கன்னா எப்படியும் கொண்டு வந்திருப்பார், பட்டு என்றதுக்கு கொண்டு வந்திருப்பார். என்றாலும் அதுக்கு முன்பாக என் விருப்பமாக வரும் இன்னும் ஒரு பாடலை பார்த்து கொண்டு இது ஒரு புதிய படம், காட்டு வெளியீடை என்ற படத்திலிருந்து இந்த பாடல்.

0: சீக்கிரம் ஹாஸ்பிடல் வந்துரும், அவசரப்படாத.
1: இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், அப்பவே அவசரப்பட்டுட்டே.
2: Guys,
3: போய் நல்லவன்
0: நினைச்சேன்.
4: அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் நீங்கள் கேட்ட பரிசு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. பட்டு வண்ணச்சிட்டு

ராஜவேல், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வந்தது. இனிமையான பாடல். அந்த பாடல் பழைய பாடலா இருந்தாலும் அந்த எவ்வளவு இனிமை தெளிவு இருக்கிறது. சரி, ஒரு பாடலை கேட்கலாம். இன்று சரியாக ஒரு மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஒரு உற்சாகமான பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம். உயிரே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப நிகழ்ச்சி. என் அன்பு உறவுகளே, சரியாக ஒரு மணி உங்களுக்கு, இங்கே சரியாக 2:24. ஏனென்றால் கதம்ப நிகழ்ச்சி இரவு நேரம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வராது, சனிக்கிழமை காலை இரவு 2 நேரமும் வராது, அதாவது நேரடி ஒளிபரப்பு. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் காற்றிலைக்கு வரும். பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கும். நீங்கள் கேளுங்க. மறு ஒளிபரப்பு, கதம்பத்தின் மறு ஒளிபரப்பு, அதாவது 3-4 மணித்தியாலம் நடைபெற்ற மறு ஒளிபரப்புகள் நீங்கள் அடிக்கடி கேட்கலாம் நிகழ்ச்சியை. சற்று இந்த கிழமை மட்டும் எனக்கு நீங்கள் சற்று யாரும் கோவிக்காமல் பொறுமையாக தர வேண்டும், விட்டு தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய திங்கள் காலை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இனிதே விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த தைய தைய என்ற பாடலோடு, தைய தைய தைய தையா தையா அந்த பாட்டோடு

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: வணக்கம் என் அன்புறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.